0: பிரட்டத்த வகுக்கியன ரேடியோ
1: லுக்கையா மாற விடனே ஊனே தொட்டிக்கு வாழை மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ் கால் தி டாக்டர் யாரு சொன்னது
3: Evening Drive with Chamit and Charu.

0: ஆன ரேடியோ ITN ரத்தத வக கேன ரேடியோ
1: தவல் தோலஹை வினாடி 40
2: விலாவ ஒப்ப வைத்த கிண்ட ஆவி
3: மே டிவிஎஸ் ஸ்போர்ட் 110 பெட்ரோல் லீட்டரே கேவாம யானவா யானவா யானவா
4: இவர டிவிஎஸ் ஸ்போர்ட் 110 பெட்ரோல் லீட்டரே கிலோமீட்டர் 80 பெடியே துவான் மேக தமாய்
5: හැම කාලෙම ට්‍රෙන්ඩින්ම සිංදු ඇහෙන ලංකාවේ එකම චැනල් එක ලක්හඬ හට්.

0: FM 93.7 லகான ரேடியோ ITN
1: காட்டக்கலின் பத்தர விஸ்தர சமக அலுத்தும துரத்துரு தெனகல்ல உனுசும்முன தேஷுபாலனைய விதிஸ் கிரிடா துரத்துரு சவிஸ்தரம்
2: லகான மோனின் ஏசல்
0: சம அனுக்ரகாய
3: රාජ්‍ය බැංකුවක සුරක්ෂිතභාවය ඉහළම රැකවරණය සමගින් ස්ථාවර තැන්පතු සඳහා ඉහළම පොලිය RDB බැංකුවෙන්
4: රීදා වයි බීට් එකට මික්ස් වෙනවා.

0: ஹேதோர் கங்கே கல நஹி நஹதே மேவி பெனிலா
1: சம அனுக்ரஹய
2: லதரையே பெரலிகரண என்எல்பி மெகா பவர் தேவந்த மெகா சூப்பர் டாக்கட் அமතරව ரூபியல் கோடியக பவர் சூப்பர் டாக்க சக கிராண்ட் சூப்பர் டாக்கட் சூப்பர் ரிமோட் ரத்யா என்எல்பி மெகா பவர் ஒபத் அதம மிலதி கங்கே.

0: லாகாண்ட ரேடியோ ITN
1: பாய் வினாடி 46
0: லாகாண்ட பிரவர்த்தி சவசாய தியேட்டர் பலாபுரத்து வந்த சம

0: அது சந்தகா இசலம போலிய ஆர்டிபி பேங்குவின்
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்
2: உபரிம முதல அபின் லட்சேட்டம பொலிய ரூபியால் ஹாரசிய அசுவாக் மித்தராய் கானுதே நுவாய் ராத்தரான் பள்ளி குருகே ரன்னாயர்.